சண்டை வர்றோம் கல்லில ஃப்ரெண்டோட வீடு டெல்லியில வாங்கின பட்டு நல்ல தடுக்கி உன குழியில ஊந்து இடிச்சு கத்துன ரொம்ப எட்டி விட்டேன் தாத்தாவா.

இதுவரை நடந்த அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் நான் அந்த இடுப்பை பார்த்ததா? ஆம், நான் பார்த்தது அந்த இடுப்பை தான். இதற்கிடையில் அந்த இடையில் இருந்த பையை நான் எப்படி எடுத்தேன் என்று உங்களுக்கு கேள்வி எழலாம். கவனித்தீரா?